0: It was a show about modern dating, and the next hour you will spend with Shona and her podcast, which called is Sisters Nedagam. It's a show between two cousins, one based in Germany and the other one in Singapore. They discuss life, culture, chaos, and everything in between. Join along and listen to episodes behind Tamil food with personal growth and life. Part of Common Voices. Shona, you're welcome.
1: சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சிஸ்டர்ஸ் நாடகம் ஸ்டார்ட் ஆல்ரெடி
2: வணக்கம் அண்ட்
3: வெல்கம் டு சிஸ்டர்ஸ் நாடகம்
2: வேர் டூ கசின்ஸ் ஒன் இன் ஜெர்மனி
3: ஒன் இன் சிங்கப்பூர் ட்ரை டு மிக்ஸ்